0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் எம் கே.
1: என் பெயர் உமாநந்தினி.

0: மது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
1: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ. இந்த ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ, மனம் தாங்குமோ இமை தூங்குமோ. நாயகனும் நாயகியும் தங்கள் இருவரின் காதல் ஆழத்தை விம்மிய மனக்குரலுடன் பாடும் பாடலாக அமைந்துள்ளது. முடிவைத்த காதல் இன்று மோசம் போகுமோ, மூடி வைத்த தாளம்பூவில் வாசம் போகுமோ. கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை இளையராஜா, ஆனந்த கும்மிக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.

நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதும் போது ஏற்படும் உணர்ச்சிகளையும் இடையேயான செல்ல சண்டைகளையும் மிக இயல்பாக பேசும் பாடல் இது. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சவுக்கியமா நான் இங்கு சவுக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. குணா என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அழகான பாடல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற வரிகள் இப்பாடலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது. கடித வடிவில் அமைந்த இப்பாடலை கேட்டுத்தான்

0: സന്തോഷിക്കൂ, ആനന്ദിക്കൂ. റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM-നോടൊപ്പം.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் பாடு. மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நாயகி தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற துயரத்தில், அவள் இல்லாத வருத்தத்தில் நாயகன் தன் சோகத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அமைந்த இப்பாடல் வரிகளை வைரமுத்துவின் வரிகளுக்கு இளையராஜா இசையும் SP பாலசுப்ரமணியம் பாடலின் வரிகளை உள்வாங்கிய பாடலுக்கு மேலும் சோகத்தை உருவாக்கி உணர்வுபூர்வமான குரலில் பாடி நம்மை சோக கடலில் தத்தளிக்க செய்துவிட்டார். இதோ பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய கோவில். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: വിനോദത്തിനും വിജ്ഞാനത്തിനുമായി ട്യൂൺ ചെയ്യും റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. കേൾക്കൂ, ആസ്വദിക്കൂ.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நதிகள், அருவிகள், கடல் இவற்றின் அழகை வர்ணித்து பாடும் பாடல் இது. நதியே நதியே, காதல் நதியே, நீயும் பெண் தானே, ஒன்றா இரண்டா, காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. ரிதம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு A.R. ரகுமான் இசையமைத்து உன்னிமேனோன் பாடிய மிக அருமையான பாடல். நதிகளின் பெயர்கள் எல்லாமே பெண்ணின் பெயர்கள்தான். நதியை பெண்ணோடு உவமித்து பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார் கவிஞர். வண்ண வண்ண பெண்ணே, வட்டமிடும் நதியே, வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு என்ற அருமையான வரிகள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: റേഡിയോ സാന്ത്വനം 90.4 FM. ഡൗൺലോഡ് ആപ്ലിക്കേഷൻ ഫ്രം ഗൂഗിൾ പ്ലേ സ്റ്റോർ ഓർ ആപ്പ് സ്റ്റോർ ആൻഡ് എൻജോയ് യുവർ ഫേവറേറ്റ് പ്രോഗ്രാംസ് ആൻഡ് മ്യൂസിക്.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஐயையோ என் உசுருக்குள்ள தீயை வச்சான், ஐயையோ என் மனசுக்குள்ள நுழைய தைச்சான், ஐயையோ சண்டாளி உன் பாசத்தால நான் சுண்டலியா ஆனேன் புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள.

செவ்வழினி போன்று இருக்கக்கூடிய காதலியை சிறைவெடுக்கப் போவதாகவும் அவள் பாசத்தாலே சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் நாயகன் பாடுகிறான். ஒற்றப்பன மரம், கண்ணுபாலம், பொட்டக்காடு போன்ற வரிகள் கிராமத்து சூழலில் பாடல் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள என்று நாயகி காதலின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறாள். சிநேகனின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில், பருத்தி வீரனில் மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ் மற்றும் முகுந்தா முகுந்தா பாடல் போல் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறார்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, ரேடியோ சாந்த்வனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

0: அப்துல விடுதலை பண்றேன் சொல்லிட்டாங்க அக்கா.
1: நீலோ நீலோ
2: எம்பிட்டு நானா வச்சுட்டீங்க.

0: இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்க.
1: அந்த வயதால என்னைய ரிலீஸ் பண்றேன்னு
0: சொல்லிட்டாங்க சார்.
1: சந்தோஷமா சார் ஹெல்ப் பண்ணாரு சார். அந்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார். நீங்க வந்தா தைரியமா இருப்பேன். வரீங்களா சார்?

0: இன்னிசை திக்கட்டும் பரவட்டும் தேன் தமிழ் இன்னிசை. அன்பார்ந்த நேயர்களுக்கு ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் நாம் புதிதாக தொடங்க இருக்கும் நிகழ்ச்சியை ஆவலுடன் கேட்டு ரசிக்க உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்பதில் ரேடியோ சாந்துவனம் பெருமை கொள்கிறது. இன்னிசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் சிவபிரகாசம் MK.
1: என் பெயர் உமாநந்தினி. எமது இன்னிசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து பேராதரவு தருமாறு நிறுவனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.
0: இன்னிசை நிகழ்ச்சியின் முதல் பாடல், ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ. இந்த ஊமை நெஞ்சின் ஓசைகள் காதில் கேளாதோ, மனம் தாங்குமோ இமை தூங்குமோ. நாயகனும் நாயகியும் தங்கள் இருவரின் காதல் ஆழத்தை விம்மிய மனக்குரலுடன் பாடும் பாடலாக அமைந்துள்ளது.

மூடி வைத்த காதல் இன்று மோசம் போகுமோ? மூடி வைத்த தாளம்பூவில் வாசம் போகுமோ? கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை இளையராஜா, ஆனந்த கும்மிக்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: സാന്ത്വനം 90.4 FM കൊല്ലത്തിന്റെ സ്വന്തം കമ്മ്യൂണിറ്റി റേഡിയോ, നാടിന്റെ ശബ്ദം, ഹൃദയത്തിന്റെ താളം.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதும் போது ஏற்படும் உணர்ச்சிகளையும் இடையேயான செல்ல சண்டைகளையும் மிக இயல்பாக பேசும் பாடல் இது. கண்மணி, அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே. பொன்மணி, உன் வீட்டில் சவுக்கியமா, நான் இங்கு சவுக்கியமே. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. குணா என்ற திரைப்படத்தில் கவிஞர் வாலியின் வரிகளுக்கு இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய மிக அழகான பாடல். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது என்ற வரிகள் இப்பாடலுக்கு மேலும் அழகை கூட்டுகிறது. கடித வடிவில் அமைந்த இப்பாடலை கேட்டுத்தான் பாருங்களேன்.

0: வேர்ல்ட். ரேடியோ சாந்தனம் 90.4 எஃப்எம். ஸ்டே டியூன்.
1: அன்பு நேயர்களே, இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நான் பாடு. மௌனராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? கண்ணீரில் உன்னை தேடுகின்றேன், என்னோடு நானே பாடுகின்றேன். நாயகி தன்னிடமிருந்து பிரிந்து சென்ற துயரத்தில், அவள் இல்லாத வருத்தத்தில், நாயகன் தன் சோகத்தை வெளிப்படுத்தும் தருணத்தில் அமைந்த இப்பாடல் வரிகளை வைரமுத்துவின் வரிகளுக்கு இளையராஜா இசையும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடலின் வரிகளை உள்வாங்கி பாடலுக்கு மேலும் சோகத்தை உருவாக்கி உணர்வுபூர்வமான குரலில் பாடி நம்மை சோகக் கடலில் தத்தளிக்க செய்துவிட்டார். இதோ பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய கோவில். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: Music with Radio Santhvanam 90.4 FM.
1: நேயர்களே, ரேடியோ சாந்துவனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் மீண்டும் சந்திப்போம். நதிகள், அருவிகள், கடல் இவற்றின் அழகை வர்ணித்து பாடும் பாடல் இது. நதியே நதியே, காதல் நதியே, நீயும் பெண் தானே, ஒன்றா இரண்டா, காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. ரிதம் என்ற திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைத்து உன்னி மேனோன் பாடிய மிக அருமையான பாடல். நதிகளின் பெயர்கள் எல்லாமே பெண்ணின் பெயர்கள்தான். நதியை பெண்ணோடு ஊமித்து பாடல் வரிகளை அமைத்திருக்கிறார் கவிஞர். வண்ண வண்ண பெண்ணே, வட்டமிடும் நதியே, வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு என்ற அருமையான வரிகள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ரேடியோ சாந்தோனம் 90.4 அலைவரிசையில் இன்னிசை நிகழ்ச்சியின் கடைசி பாடல். ஐயையோ என் உசுருக்குள்ள தீயை வச்சான், ஐயையோ என் மனசுக்குள்ள நுயத்தைச்சான், ஐயையோ சண்டாளி உன் பாசத்தால நான் சுண்டலியா ஆனே புள்ள, நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள. செவ்வழினி போன்று இருக்கக்கூடிய காதலியை சிறை எடுக்க போவதாகவும் அவள் பாசத்தாலே சுண்டலியாக மாறிவிட்டதாகவும் நாயகன் பாடுகிறான். ஒற்றப்பன மரம், கண்ணுபாலம், பொட்டக்காடு போன்ற வரிகள் கிராமத்து சூழலில் பாடல் மிக அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது. நீ கொன்னா கூட குத்தமில்ல, நீ சொன்னா சாகும் இந்த புள்ள என்று நாயகி காதலின் ஆழத்தை வெளிப்படுத்துகிறாள். சினேகனின் வரிகளுக்கு யுவன் சங்கர் ராஜா இசையில், பருத்தி வீரனில் மாணிக்க விநாயகம், கிருஷ்ணராஜ் மற்றும் முகுந்தா முகுந்தா பாடல் போல் ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறார்கள். பாடலை கேட்டு மகிழுங்கள்.
1: ஏலே ஏலே ஏலே.

0: நேயர்களே, ரேடியோ சாந்தவனம் 90.4 அலைவரிசையில் ஒலிபரப்பும் இன்னிசை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமாநந்தினி,
1: உங்கள் சிவபிரகாஷ்.

தங்கிறது இதோ தருகிறேன் தங்கிறது இதோ தருகிறேன் தங்கிறது இதோ தருகிறேன் தங்கிறது இதோ தருகிறேன்.

தரகடிம் தங்கடி தரகடிம் தரகடி தங்கடி தரகடிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தி தங்கடி தரகடிம் தரகடி தங்கடி தரகடிம் தரகடி தங்கடி தரகடிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தங்கடி தரகடிம் தரகடி தங்கடி தரகடிம் தரகடி தங்கடி தரகடிம் தக்கட்டதிம் தத்தி கட்டதிம் தக்கட்டதிம்